இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமும் தரும்.
1: தீயவர்க்கு தீமை செய்வதும் தீதே.
2: Even if a person is behaving badly, do him no harm.
0: இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல்.
1: தீயவர்க்கு தண்டனை அவர் நாணும்படி நன்மை செய்வதே.
2: Shame the evil doer by doing good to him.
0: அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக் கடை.
1: பிறர் துன்பமும் தனதென கருதுவதே அறிவின் பயன்.
2: If we cannot treat the suffering of others as our own, then what is great about our knowledge?
0: தன் உயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல்.
1: தன் துன்பம் உணர்ந்தவன் பிற உயிர்க்கு தீமை செய்வானேன்?
2: If you have experienced the shocking pain of an injury, could you really inflict that pain on someone else?
0: பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்.
1: பிறருக்கு தீமை செய்தால் தமக்கும் தீமையே வரும்.
2: Harm done to your neighbor will come back to you.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

இரவின் படியில் தேனினும் இனிய பாடல்களை உங்கள் செவிகளுக்கு ஊட்டும் இரவு நிகழ்ச்சி இது. கலிபோர்னியாவில் நேரம் இப்பொழுது 10:10. உங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை இனியதாக்க திரை இசை திலகம் கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசையில் உருவான பாடல்களை இன்றைய இரவின் வெடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால

மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்.

முழநீள சாந்தொடுத்து நித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.

1967 கந்தன் கருணை திரைப்படத்திற்கு சிறந்த இசை அமைத்ததற்காக இந்தியாவில் தேசிய விருதை பெற்ற கி வி மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

அதே பாட்டு அதே பாவம் குரலிலும் அதே குடி அதே கண் பாடம்மா மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தமா தான் இருக்கு. அம்மா பாடம்மா நீ பாடும்போது உண்மை பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா

மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் கண்ணன் வரும் நாளில் கண்ணீர் பேனோ காற்றில் மறைவேனோ.

1942 முதல் 1993 வரை திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமையை பெற்ற கி வே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்தியாவில் இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல் தாக்கல்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

நேயர்கள், இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கே மூச்சி.
1: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சி. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சன்மதி. சன்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சன்மதி. சன்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சன்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சன்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சன்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லித்தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சன்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சன்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலைப் பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்டு போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவிலே கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு மூணு செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனை மரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

0: காலை பல அமிர்க தவாங்க தமிழன மூச்சி.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும். GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஓகே அசன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னை பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
2: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
1: எங்க சொல்லு,
2: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
1: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
3: நீங்க ஒரு கேன.
1: எப்ப பார்த்தாலும் கேக்கும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற?

0: முழுசா சொல்லுறியா? நான் கேட்டு தொலைறேன்.
1: இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார்.
0: இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உனக்கு சொல்ல விடாம தடுத்துட்டா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன் சார்.
2: என்ன பண்றீங்க எல்லாரும்?
0: இல்ல சார், புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போடுறத கேட்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார்.
2: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், குடியாத
0: இந்தாங்க சார்.
2: நீ என்ன பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

கன்னியாகுமரி. ஏய் எவனா சப்ளைரா கேட்டவங்க கண்டே.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்குடா.
0: பரவால, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றே?

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்னன்னு அருவாள தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்கு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க.
2: அருவாளா போடா கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எட போடாம இறங்கக்கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான்.
1: இப்ப என்ன சொல்றீங்க நீங்க?
2: அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க.
1: உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. அண்ணே கடையை போட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானே,
2: கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அவன். இந்த ஊர் எல்லையை தாண்டறப்ப

0: டேய், முதலைக்கிட்ட போதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா.
1: என்னடாங்க சத்தம்?
2: வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

No, no, no, no. Yes, listen.

0: வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு.
1: ஊக்கத்தை பொறுத்ததே உயர்வு.
2: A water lily rises to the level of the water. Likewise, a human achieves greatness if he has a large heart and lofty thoughts.
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து.
1: கை கூடாவிடினும் உயர்ந்ததே நினைக்க வேண்டும்.
2: Think big. Never mind if you cannot achieve it, but keep the zeal forever.
0: பரியது கூர்ந்து கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக் குறை.
1: ஊக்கமுடைய எளியோருக்கு ஊக்கமில்லா வலியோரும் அஞ்சுவர்.
2: The elephant is huge and has sharp tusks, but still it fears the ferociously attacking tiger. Like the tiger, be strong in mind, and even the mighty will fear you.
0: குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும்.
1: சோம்பலால் குடிப்பெருமை மங்கிவிடும்.
2: Family honor earned through generations is like an ever-lit lamp. It will fade when one generation becomes lazy and easygoing.
0: நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்.
1: காலந்தாழ்த்தல், மறதி, சோம்பல், தூக்கம் நான்கும் கெடுவோர் இயல்பு.
2: Procrastination, forgetfulness, sloth, and oversleep are four enticing vehicles for self-destruction.
0: மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும்.
1: சோம்பேறி சமூகம் அடிமைப்பட்டுவிடும்.
2: Laziness and sloth in a noble family will enslave those family members to their enemies.
0: குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும்.
1: ஒருவன் சோம்பலை விலக்கினால் அவன் குடும்ப குற்றம் நீங்கும்.
2: Disgrace that might befall one's race can be corrected by shedding laziness and sloth.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

0: என்ன
1: இருந்தாலும் வீட்டுக்குள்ள சாப்பாடு போட்டா தானே மரியாதை. படித்துறையிலும் உட்காந்து அசிங்கமா இல்ல.
2: அதனாலதான் பாண்டிங்கிற படித்துற பாண்டிங்க வச்சிருக்கேன், கடமொழி வச்சிருக்கேன். அழிஞ்சது கிடையாது. ஆண்டவை எப்படி வழிகாட்டு பேசாம தைரியம் நமக்கு சிக்காமே.
3: 320 2 7 ராமநாதங்கிறது யார் சார்?
2: எதுக்கு சார்?
3: 3000 மணியாரம் வந்திருக்கு.
2: 3000? ஆகா, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி. என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான்?
1: இவரை பார்த்தா ராமநாதமே தெரியல உனக்கு. அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ராமநாதன் கிட்டே வந்து ராமநாதன் கேட்டா அவர் எங்கேயா போவார்? பாவம்,
3: வீடு பூட்டி
2: இருக்காதான். பூட்ட போட்டுவிட்டு புறப்பட்டு கிருகிருந்து வந்துருச்சு.
3: புதுசு
2: புதுசு கொஞ்சம் கோக்கறையா? நானா கொடூரமான. இப்ப நீ கேட்ட கல்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மேன் போஸ்ட் போன மாதிரி பண்ணி
1: விடுங்க. நான் புதுசுட்டான்ல, எங்க கேள்வி பண்ண கொண்டையா
2: கேக்குறான். ஊருக்குள்ள வர்றப்ப ராமநாதன் யாரு எவரு எப்படி இருப்பாரு என்ன விசாரிச்சுட்டு வர்றது. அந்தவன ராமநாதன் யாருன்னு
1: ஏன்
2: கேள்வி?
3: என்னங்க ராமநாதன்
2: போட்டிருக்கீங்க? மணி எடுக்கலாம், அப்படிதான் போடுவேன். அதான் எனக்கு செட்டிப்பட்டு போ.
3: டிப்ஸ்
2: உனக்கு சப்பாரி டிப்ஸ் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு டிப்ஸ் இவ்வளவு கரிஞ்சோறு போறது. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிக்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாவது கிடைச்சா ஆட்டியா போட்டு வரும்டாவா?

வணக்கம், என் பெயர் கலைச்செல்வி. நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். நான் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தாயாக, தாரமாக, அக்கா, தங்கையாக, மகளாக, தோழியாக நம் உறவின் அனைத்து நிலையிலும் நிறைந்திருக்கிறவர்கள் பெண்கள். எப்போதுமே உடலால் வலிமை மிக்க ஆண்களை விட மன வலிமை நிறைந்த பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
1: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
2: Poverty can destroy ancestral honor.
0: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
1: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
2: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
0: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
1: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
2: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
0: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
1: நெருப்பிலும் உறங்கலாம் வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
2: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோச்சினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். அதற்கு முதல் வானொலி அமைப்பாளர்களுக்கும் ஏடிஆர் சமையல் பாவையர் உலகத்துக்கும் பாவையர் உலக நேயர்களுக்கும் எனது அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு சிறந்த ஆண்டாக அமைய வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களை வாழ்த்தி கொண்டு என்னுடைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு கட்டட். அது வந்து சோய் மீட்டில் செய்கிற ஒரு கட்டட். அது வெஜிடேரியன் கட்டட். எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். அது உண்மையாக ஆக்சுவலாகவே ஒரு இறைச்சி வச்சு செய்கிற மாதிரியே ஆன ஃபீலிங்கோடையே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்குறேன். இந்த த்ரோட் வந்து அவ்வளோ பெருசாக நல்லாமல் இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்கும் குரல், அதால் மன்னிச்சு கொள்ளுங்க. தேவையான பொருட்கள் சோய் கட்லட் செய்கிறதுக்கு, சோய் மீட் அதாவது சோய் சங்க்ஸ் வந்து ஒரு கப், அதாவது ஊற வச்சு எடுத்த வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கொள்ளுங்க சோய் அந்த சங்க்ஸ். அது வந்து அந்த டார்க் மீட்டாக இருந்தாலும் சரி, டார்க் அந்த லைட் மீட்டாக இருந்தாலும் எதனாலும் ஓகே தான். அதில் ஒரு பெரிய பொட்டேட்டோ உண்டு, உருளைக்கிழங்கு உண்டு, வெங்காயம் பெரிய வெங்காயம் உண்டு, க்ரீன் சில்லி அதாவது பச்சை மிளகாய் ரெண்டு, கிரேட் பண்ணின கேரட் வந்து ஹாஃப் கப், அது கொஞ்சம் பெரிய இதில் கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம். லீக்ஸ் சாப் பண்ணின லீக்ஸ் வந்து ஹாஃப் கப், பெரிய சீரகமும் மிளகும் சம அளவில் எடுத்து உண்டா சேர்ந்து திரிச்ச பவுடர் அது வந்து ஒரு டீஸ்பூன், இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு நட்டு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், பிரெட் க்ரம் தேவையான அளவு, அந்த கட்லெட் உருட்டுறதுக்கு தேவையான அளவு ஒரு கப்பிலிருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேவைப்படும், ஒரு முக்கால் கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதாவது மா, உப்பு ருசிக்கேற்ப, லெமன் ஜூஸ் அதுவும் உசுவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அளவாக, அரோமா பவுடர் அதாவது ஏலக்காய் கருவா கிராம்பு சேர்த்த பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன், இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து அந்த சோய் மீட்டை நல்லா கழுவ வேணும். முதல் கழுவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் அதை ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து, 10-15 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு அதை பிரட்டி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு சட்டிக்கில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த சங்க்ஸுகளை பொறிச்செடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரியுங்க. இந்த ஆக கோல்டாவோ கிறிஸ்பியாவோ வேண்டாம், ஒரு கோல்டன் கலர் அதுக்கு டேர்ன் பண்ணி வரக்கில் அதை எடுத்துருங்க. அதை எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா அது நல்லா கோல்டன் ப்ரௌவாக வந்துடும். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்க அவிச்சு மசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நல்லா பேஸ்ட்டாக மசிக்க வேண்டாம், க்ரம்பிள் பண்ணின மாதிரி மறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதை எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுங்கோ. அதே மாதிரி பச்சை மிளகாயும் நல்லா சின்னதாக வெட்டி கொள்ளுங்கோ. நீங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கீங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணிங்கன்னா பிள்ளைகள்ட்ட வாயில் அது படாது இந்த பச்சை மிளகாய். அதுக்கு பிறகு ஒரு சட்டிக்குள்ளே எண்ணெய் விடுங்கோ, ஒரு நான் ஸ்டிக் சட்டினா நல்லா. அதுக்குள்ளே எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகினோன்னா வெங்காயத்தை போடுங்கோ. வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ளே பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலையும் நல்லா சின்ன சின்ன சின்னதாக வெட்டுங்கோ. அது வாயில் கடிப்படாத மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுங்க. அப்போ அது ஒரு வெறும் தூக்கி போட தேவையில் சாப்பிட்ருவாங்க. சின்னதாக வெட்டிட்டு அதெல்லாம் போட்டு வதக்குங்க. நல்லா வாசம் வெறும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் காணும். கண்ணாடி பதத்துக்கு வந்த கையோட நீங்கள் அதுக்குள்ளே பெருஞ்சீரகம் மிளகு சேர்த்த பவுடர் அதை போடுங்கோ. அதுக்கு பிறகு அது அந்த பச்சை வாசம் அது போகின உடனே இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் போடுங்க. அதையும் நல்லா சொட்டை பண்ணுங்க. அதோட பண்ணின பிறகு அதுக்குள்ளே இந்த அரோமா பவுடரையும் போடுங்க, காஷ்மீரி மிளகாத்தூளையும் போடுங்க. போட்டு எல்லாத்தையும் உண்டானோ நல்ல வாசம் வரும், உங்களுக்கு நல்ல வாசம் வரும். அந்த நேரம் அடுப்பை நல்ல சிமரில் வைங்க. வச்சுட்டு அது கிடைக்கல நீங்கள் இந்த லீக்ஸையும் கேரட்ஸையும் அதுக்குள்ளே போடுங்க. அது சோல்ட்டே பண்ணக்கில் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிளகு சால்ட்டை போட்டு நீங்கள் அதை வதக்குங்க. அதே நேரம் இந்த மிக்சி ஜாரில் இந்த பொரித்த சோய் சங்கை போட்டு 2-3 பஸ்மோட்டில் போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல ஒரு க்ரம்பிளாக வந்துடும். அதை இதுக்குள்ளே போடுங்க, இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே வதக்குங்க. அந்த இதுகளோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்தால் பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொட்டேட்டோஸை போட்டு அப்படியே நல்லா அந்த சட்டி சூட்டிலேயே அப்படியே பிரட்டுங்க. பிரட்டி உப்பு டேஸ்ட்டை பாருங்கோ. அதுக்குள்ளே கொஞ்சம் தேசி புளியும் விட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு அதை வடிவாக எடுத்து ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு இப்போ நீங்கள் அதை ஆறிக்கொண்டிருக்கல நீங்கள் ஒரு பவுலுக்குள்ளே இந்த மாவை கொட்டி கொஞ்சம் உப்பு கலந்துட்டு பிஸ்கஸால் நீங்கள் அந்த இதை ஒரு தோசை பேட்டர் மாதிரி அடிச்சிடுங்க. ஒரு கொஞ்சம் தோசைகிற மாதிரி கொஞ்சம் திக்காக இல்லாமல் ஒரு கொஞ்சம் தின்னாக, தோசையை விட கொஞ்சம் தின்னாக அடிச்சிடுங்க. இந்த நீர்த்தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதை ஒரு பவுலில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸை இன்னொரு பவுலில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நல்லா இந்த கட்லெட்ஸை உருட்டி எடுங்க. வடிவாக ஒரு கட்லெட்டு களவான இதாக உருட்டிட்டு அதை நீங்கள் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் அமர்த்திட்டு ஒரு ஷேப் பண்ணிங்கன்னா நல்ல வடிவான ஒரு ஷேப்பில் வரும். அந்த இப்போ நீங்கள் உருண்டையாக பிடிச்சிருக்கல உங்களுக்கு ஆகக்கூடிய எண்ணெய் தேவை. ஏன்னா கட்லெட் எப்போவுமே பொறிக்கல கட்லெட் முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் அது வெடிக்காது, இல்லாட்டி அதை வெடிக்க தொடங்கிடும். அதால் தான் அந்த கட்லெட் எப்பவும் பொறிக்கக்குள்ளே எல்லாருக்கும் மோஸ்ட்லி வெடிக்கிறதுன்றது இந்த காரணத்தால் தான் கூடுதலாக வெடிக்கிறது. அடுத்த ஒரு காரணம், நாங்கள் முட்டையில் துவச்சிட்டு பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோன்னா அந்த முட்டை காஞ்சு இறுகிட்டு இருந்தாலும் வெடிக்கும். அதால் தான் அதை உடனே பிரட்டி கொண்டு இருக்கக்குள்ளேயே ஒரு ஆள் பிரட்டைக்குள்ள ஒரு ஆள் பிரித்து கொண்டு இருக்கிறது கிணக்க செய்யக்கில். அப்படி இல்லைண்டா ஒரு 10-15 செய்து கொண்டு வரைக்குள்ளேயே நாங்கள் பொறிக்க போட்டுட்டு அந்த அது பொறிகிற டைமுக்கு மிச்சத்தை பிடிச்சி கொண்டு வரலாம். இப்போ நான் என்ன செய்கிறது என்றால் பொறிச்சு பிடிச்சி வச்சுருவேன். பிடிச்சி வச்சுட்டு பொறிக்க போயக்கில் தான் நான் பிரட்டி பொறிக்கிறேன்னா. இப்போ உருட்டி வச்ச கட்லெட் எடுத்து இந்த மா கலவைக்கில் போடுங்க. போட்டு ஒரு ஃபோக் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஃபோக் எடுத்து அப்படியே எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் அப்படியே இந்த ட்ரிப் பண்ண விட்டுட்டு இந்த மாவுக்குள்ள இந்த பிரெட் க்ரம்புக்கில் போட்டு பிரட்டுங்க. பிரட்டி ரோல் பண்ணி வடிவா எல்லாத்தையும் ஒரு 5-10 எடுத்து வச்சுட்டு மாவில் செய்தண்டபடியாக உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அது டக்கண்டு காஞ்சி கொடுக்காது. எல்லாத்தையும் டக்கண்டு செய்துட்டு சட்டிக்கில் எண்ணெய் நல்லா விட்டுட்டு அது நல்லா கொதிக்கிற அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா கொதி வந்தால் பிறகு கொதி வந்தால் பிறகு நல்லன்றது இல்லை, ஓரளவுக்கு கொதி வந்துட்டுது, இந்த ஸ்பூனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வருகுதுன்ற அளவுக்குல மீடியம் ஹைக்கு கொண்டுருங்க. மீடியம் அந்த ஹையில் இருந்ததை மீடியம் ஹையில் அளவில் கொண்டு விட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அதை மாற்றக்கூடாது. ஏனென்றால் அப்போ தான் எல்லா கட்லெட்ஸும் உங்களுக்கு ஒரே கலரில் வரும். ஸோ அப்போ அப்படி எல்லாத்தையும் போடுங்க. போட்டு ஒரு 5-4 கட்லெட்டாக தான் போட்டு பொரிக்கணும். நீங்கள் ஆக நிறைய போட்டாலும் அது வெடிக்க பார்க்கும், வடிவாக பொரிஞ்சு உங்களுக்கு தராது. நல்ல ரிசாஸ் வரண்டா ஒரு பெரியது ஒரு கணக்கு அமௌண்ட்டில் செய்கிறீங்கண்டா ஒரு 5-6 போடுற அளவில், ஒரு 7-8 போடுற அளவில் தான் நீங்கள் செய்யலாம். ஆக நிறைச்சி நீங்கள் போடக்கூடாது, அது பிரட்டக்குள்ளேயோ செய்யக்குள்ளேயோ உடைய பார்க்கும். இதை கட்லெட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை பிரட்டி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்து நீங்கள் நெப்கின் ஒன்றில் வையுங்க. வச்சுட்டு நல்லா சூடான டீ ஒன்று போடுங்க. போட்டுட்டு அந்த கட்லெட்டோட சாப்பிடக்கலையோ அல்லது இது ஒரு பிரியாணி வச்சுட்டோ அல்லது ஃப்ரைட் ரைஸோடையோ இதோடையோ நீங்கள் இதை சாப்பிடக்கல உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி கட்லெட் மாரி செய்துட்டு பட்டி மாரி தட்டிட்டு இதே மாதிரி பொரிச்சிட்டு ஒரு பர்கர் பண்ணில் வச்சு லெட்டஸ் டொமேட்டோஸ் மயனேஸ் எல்லாம் போட்டு கெச்சப் எல்லாம் விட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா சாண்ட்விச்சுக்கு கூட இது சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொரித்த சோய் மீட்டில் நீங்கள் பச்சையாக செய்திருப்பீங்க, பொரித்த சோய் மீட்டில் செய்யக்கல உங்களுக்கு ஆக்சுவல் மீட்டோட ஒரு டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களை வானிலைக்கு தாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பு

0: பெல் சோய் கட்லட் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானிலையுடன். நியூயோக் ரோச்சஸிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோக் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கு மூச்சி.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழங்கள் மூச்சு.

நேர்களை வணக்கம். இந்த வாரத்தின் முக்கிய செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக பல மாதங்களாக நீடித்த அமெரிக்க ஈரான் போர், இரு நாடுகளும் இடைக்கால அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை கட்டமைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உலக சந்தைகளில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஒப்பந்தத்தின் நீடித்த நிலைத்தன்மை குறித்து பல நாடுகள் இன்னும் எச்சரிக்கையுடன் உள்ளன. சில பகுதிகளில் பதற்றம் தொடர்கின்றது. G7 உச்சிமாநாடு பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் முக்கியமாக பேசப்பட்டவையாக உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நிலைமை, உலக பொருளாதாரம், பாதுகாப்பு செலவினங்கள், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு ஆகிய தலைப்புகள் இந்த மாநாட்டில் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உலக பாதுகாப்பு சூழ்நிலைகள் வேகமாக மாறி வருவதால் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. 3வது ஆண்டு எட்டியுள்ள உக்ரைன் போர் இந்த வாரமும் உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ரஷ்யா பல நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது நீண்ட தூர ட்ரோன் தாக்குதலை அதிகரித்துள்ளது. G7 நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் கனடா மெக்சிகோ இணைந்து நடத்தும் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தற்போது மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக மாறியுள்ளது. 48 அணிகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக கருதப்படுகின்றது. போட்டிகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு, பயணம், ரசிகர்களின் வருகை மற்றும் பொருளாதார தாக்கம் போன்றவை உலகளவில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தாக்கியிருக்கின்றது. பிரான்சின் பல பகுதிகளில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது நாட்டின் வரலாற்றிலே மிக கடுமையான ஜூன் மாத வெப்பமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றம் உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வெப்ப அலை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. June 20 உலக அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்குகளின்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் போர், வறுமை மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். பல நாடுகள் அகதிகளின் பங்களிப்பை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றன. இந்த வாரத்தின் இறுதி நாளான June 21 சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது. 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் மன அமைதி மற்றும் விழிப்புணர்விற்கு யோகா முக்கியம் என்ற செய்தி வலியுறுத்தப்பட்டது. உலக பொருளாதாரத்தில் இந்த வாரம் முக்கிய கவனம் பெற்றவை எண்ணெய் விலைகளின் ஏற்ற இறக்கங்கள், மத்திய கிழக்கு பதற்றம், உலக வர்த்தக மாற்றங்கள், பாதுகாப்பு செலவின உயர்வு, எரிசக்தி சந்தைகளில் நிலைத்தன்மை ஏற்படுமா என்பது முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளது. இந்த வாரத்தின் முக்கிய செய்திகளாக இவை இடம்பெற்றிருந்தன. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியின் ஊடாக சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல படப்பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: ஆபீஸை திருடினது யாருன்னு
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: யாரியா? சுமோ சார்.
1: யோ, திருடு போனது பாலிசியா
0: சார்? திருடினது சுமோ சார்.
1: யோ, காரே எங்கேயாவது காரை திருடும் ஐயா?
0: அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ, கூட்டு வாயா.
2: ஏயா தள்ளி விடுற, அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம்.
1: உனக்கு ஆற தெரியுமா?
2: ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும்.
1: ஏய் நம்பர் சொல்லி அந்த கிண்டல பண்ற
2: சார். என்ன சார் பேசி பேசுறீங்க? செவனின் ரோட்ல போய் கூட்டி ஆறு தெரியுமா, ஏழு தெரியுமா, என்ன அர்த்தம்? அவன் உனக்கு வேலை வண்டியில போய் ரோட்ல தெரியும்.
1: போலீஸ் ஸ்டேஷன்
2: சொல்றேன் சார், சொல்றேன். இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்லலாம்
1: தானே? ஆமா.
2: வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கழுதி என் கையில வந்து அப்படியே டைவ் அடிங்க.
0: என்ன
2: அழகா வரதுக்கா பாருங்க.
0: உங்களுக்கு
2: முதலே சொல்லப்படாதா?
0: சொல்லிருந்தா
2: அப்பயே தெரியாதுன்னு சொல்லி நானு.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: டோ வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்ன சொல்றது?
0: எதையாச்சும் சொல்லியா
2: சார்? ஒரு கேனை
0: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
1: என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க?
0: நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அட்டன்ஷன்.
1: சரி
0: என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க.
3: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
1: தெரியும்.
3: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன்.
0: என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற?
1: உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார்.
0: சிறப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிறப்பு போலீஸ்ங்கற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

ஓலகுடிசை நிக்குது, நட்டாங்கல்ல போட்டு வச்சு நாத்தாங்காலு இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம் ஆச்சுடா, காய வச்ச நெல்லு இப்போ கடத்தருவே போச்சுடா, நட்டு வச்ச நாத்த

0: நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது.
1: என்ன உழைப்பு!
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க
2: வாங்க.
0: என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன்?
2: உங்களை என்ன அடிக்கடி பாக்குறேன்?
0: எந்த ஊர் நமக்கு?
2: நமக்கு செங்கோட்டை. நமக்கு
0: இந்த ஊர் தான் குற்றாலம்.
2: அப்படியா?
0: குட்டிச்சவரு, முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க.
2: நம்மளுக்கு அதே வேண்டியதானா?
0: ஆமா. என்ன வியாபாரம் பண்றீங்க?
2: நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியிலதான் ஏத்தி கடை எடையா போட்டுக்கிட்டு தெரியுது. நீங்க
0: நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கு எல்லாம் எந்த முயற்சி எடுக்கல.
2: அதுதான் நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம்
0: தானே.
2: அப்புறம் என்ன கொடுக்குது?
0: இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அது குடுத்துட்டு இருக்கோம்.
2: அத கேக்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன்.
0: மைலேஜ் 50 கொடுக்குதுன்னு. ஏயா,
2: எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க.
0: வண்டி 5 கிலோமீட்டர் கூட குடுக்கறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊரு கலவரத்தை தூட்டுவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எழுத்து விடுறாங்க இல்லையா? நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணா, எவ்வளாச்சும் வந்து கேட்டா இது ஏன் வண்டி இல்லைன்னு சொல்லிருக்க? ரொம்ப நாளா அது இங்கேயே கிடைக்குதுன்னு சொல்லிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடையெழுத்துங்க? வந்துருவாங்க, வந்து தாஞ்சிடும்.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: என்ன நான் சொல்றது.
1: ஹாய், ஆர் யூ சிங்கிள்? பை மீ எ ட்ரிங்க். ஹே, லெட்ஸ் கோ அவுட் மேம். Your place.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: ஒரு விஷயம்
2: தெரியாம தெரியாம அடிச்சா
1: சொல்றான்,
2: அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான், சொல்லுப்பா சொல்லலாம்
1: வெடிக்கலையா?
2: பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி
1: போய் தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
2: ஆமா,
1: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ் பண்றாங்களே.
2: மருமகன் தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்க நாயா அலையறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு
3: என்னப்பா
2: என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவேன்? ஏன் இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்களை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
4: என்னமா கீழே சத்தம்
2: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
4: மறுபடியும் அங்க என்னமா சத்தம்?
2: மாமா திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
3: மெதுவா பேசுங்க.
2: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
3: அப்படி பேசுங்க.
2: கும்மிருவே கும்மி ஆம்பிட்டு பேரும் சொல்லி விட்டு. ஆமா,
3: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
2: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
3: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
5: இங்கே சப்பவும் சூரிய சப்பவும்.
3: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
2: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்ல முடியல.
3: என்னமா
4: கீழே சாப்பிட
2: யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க கேட்டுக்கிட்டா இருக்க? நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா? கேள்வி இருக்கா? நானும் காது வரைக்கும் மீசை வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூள மட்டும் மாத்த மாட்டேங்கிற.
1: ஏய் மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி, டீல எச்சு துப்பி கொடுத்துருவேன்.
0: ஐயா என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு, முரட்டு காக்கா யாருக்கு போட்டுருக்க? சரி கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி.
2: என்னடா
0: கல்லு இங்கானா காக்கா இங்கானா?
3: கல்லு எங்க போச்சு?
2: கல்லு எங்க விழுந்திருக்கும்?
0: என்னடா
2: கல்ல காணமனே, அண்ணே தோருக்குனே அண்ணே, காக்கா ரத்தம் காயத்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே.
0: அப்ப இது என்ன?
2: டேய் பெயிண்ட், எங்க அண்ணன் மூஞ்சில நான் சோப் பெயிண்ட் ஊத்திட்டா.
0: பெயிண்ட் நான் ஊத்துறீங்க?
2: எல்லாம் கூட
0: என்ன
2: போட்டானே படுபாவிகளா,
0: ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்துல டீ கடைய டீ கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே.
4: அமெரிக்க தமிழ் வானொலியர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள் கட்டுரைகள் .blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து ஒழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சறுக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும்பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜிஇ போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறி உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாணர்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை த
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும்

ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குறள். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை
பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும்

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனேடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: டேய், வர வர இந்த வாத்தியார்கள் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க.
2: டேய், பத்தே முக்கால் ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க.
3: ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா?
2: மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் ரெண்டு, காந்தி சைடா கருவாப்பையில.
1: ஏன் மாப்பிள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க? இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா?
4: அதானே.
0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில் துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல்

லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான். லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான்.

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஈகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் ஆற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.